தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத.